நீடும் நோர் உச்சத்திலாய் வந்து வார்த்தையெல்லாம் சட்ட தூடங்கினா ரோட்டம் தூடங்கினா பாட்டு தூடங்கினார் பரமப்போ வசிபுண்டோர் என்னே பிசி தூடங்கினார் குசாதே சென்னு நின்னங்கும் இங்கும் ஆயுதம் கொண்டு காளிச்சு தூடங்கினார்.

நேத்திரத்தூஜென்னங்கும் சிவிச்சுமேவினார் மைரேயமாகும் நா விரமத்யம் சாந்தேராஜ்.

நீடும் நோர் உச்சத்திலாய் வந்து வார்த்தையெல்லாம் சட்ட தூடங்கினா ரோட்டம் தூடங்கினார் பாட்டு தூடங்கினார் பரமப்போ வசிபுண்டோரென்னே பிசி தூடங்கினார் குசாதே சென்னு நின்னங்குமிங்கும் ஆயுதம் கொண்டு காளிச்சு தூடங்கினார்